0: வணக்கம் நேயர்களே, இன்று ஆனித்திங்கள் 24ஆம் நாள் புதன்கிழமை. ஓர் இனிய குளிர்ந்த மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் 3CR தமிழ்குரல் வானொலி மூலம் சந்திப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சியடைகின்றேன். நேயர்களே, நீங்கள் 3CR தமிழ்குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7 மணி தொடக்கம் 8 மணி வரை 855 AM அலவரிசையிலும், இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலி மூலமும், மற்றும் 3CR.org.au என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். நேர்களே, இன்று எமது நிலைய கலையத்தில் உங்கள் அறிவிப்பாளர் ஸ்ரீரஞ்சன் அவர்களும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஸ்ரீரஞ்சன் அவர்களே. அவர் முதலாவதாக இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய சிந்தனை மற்றும் சிறுவர் நிகழ்ச்சி தாயகத்தில் பல காலங்களாக நடைபெற்று கொண்டு வருகின்ற சில ஒரு பெண்ணின் அவல நிலை என்பன பற்றி உங்களுக்கு இன்று தரவிருக்கின்றோம். முதலில் இன்றைய சிந்தனை.
1: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனையாக எடுத்து வரப்படுவது ஔவையார் அருளிய கொன்றை வேந்தனிலிருந்து இன்றைய சிந்தனை எடுத்து வரப்படுகின்றது. கௌவை சொல்லின் எவ்வருக்கும் பகை. கௌவை சொல்லின் எவ்வருக்கும் பகை. பிறருடைய நல்ல குணங்களை பற்றியே நாம் பேச வேண்டும். அவரிடம் குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை பிறர் அறியச் சொல்லக்கூடாது. உங்கள் உள் மனத்தின் அடியில் அதை போட்டுவிட வேண்டும். அப்படி செய்யாமல் அவருடைய குற்றம் குறைகளையே அடிக்கடி சொல்லி பழித்தால் பகைதான் வளரும். யாருமே உங்கள் நட்பை நாடி வரமாட்டார்கள். இவன் எப்போதும் பிறருடைய குற்றங்களை பார்ப்பவன். அதை பெரிதுபடுத்தி நம் குற்றங்களை பிறர் அறிய தம்பட்டமடித்து கூறக்கூடியவன் என்று உங்களிடமிருந்து ஒதுங்கி போய்விடுவார்கள். பிறருடைய குற்றங்களை பழிகளையே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்கும் பகைவர்களாவார்கள். யாருமே அவர்களுடைய நட்பை நாடி வர மாட்டார் என்கின்றார். இந்த சிந்தனையானது ஔவையார் அருளிய கொன்றை வேந்தனிலிருந்து எடுத்து வரப்பட்டது. கௌவை சொல்லின் எவ்வருக்கும் பகை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 3CR வானொலி ஊடாகவும் உலக தமிழர்களின் உரிமை தோழன் இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒளிபரப்பாகும் தமிழ் குரல் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆமாம் நேர்களே, வழமை போல் இந்த நிகழ்ச்சிகளை இன்றும் கூட, அதாவது இந்த வாரமும் கூட, எமது 3CR வானொலியின் ரேடியோதோன் நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதனை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். எனவே இவ்வளவு காலமும் நீங்கள் ஒத்துழைப்பு நல்கிய நீங்கள், சென்ற வாரம் பல நேயர்கள் எம்மோடு தொடர்பு கொண்டு உங்களது பங்களிப்பினை வழங்கியிருந்தீர்கள். தொடர்ந்தும் யாராவது அந்த பங்களிப்பினை வழங்க விரும்பினால் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு, அதாவது கலையக இலக்கம் 0394198377 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாகவோ, அல்லது 3cr.org.au என்ற இணையதளத்தினூடாகவும் நீங்கள் சென்று உங்கள் பங்களிப்பினை வழங்க முடியும் என்பதனை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம்.
1: நேர்களே, அடுத்ததாக சிறுவர் நிகழ்ச்சி. சிறுவர் நிகழ்ச்சியை வார வாரம் தமிழ்குரல் வானொலிக்கென தொகுத்து வழங்குகின்றார் ஆர்.பி. வளவன்.

ஹமாம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 3CR வானொலி ஊடாகவும் உலக தமிழர்களின் உரிமை தோழன் இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒளிபரப்பாகும் தமிழ் குரல் நிகழ்ச்சி.

0: வணக்கம் தம்பி தங்கீரே. வழமை போல் ஒரு திருக்குறளுடன் எங்கள் சிறுவர் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. அறத்துப்பால் அன்புடைமை எனும் அதிகாரத்தின் கீழ் வள்ளுவன் கூறுவது, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர். அன்பு உடையவரே தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. தம்பி தங்கீரே, அடுத்து உங்களுக்கான குட்டி கதை. நரேந்திரன் என்ற சிறுவனுக்கு 10 வயது நடந்து கொண்டிருந்தது. அவன் தன் வீட்டில் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு நாடக குழுவை அமைத்தான். அதில் அவனும் அவனது நண்பர்களும் பல நாடகங்கள் நடத்தினார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு நரேந்திரன் தன் வீட்டு முற்றத்தில் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஓர் உடற்பயிற்சி குழுவை அமைத்தான். பின்னர் நரேந்திரனும் அவனது நண்பர்களும் முறைப்படி உடற்பயிற்சிகளை கற்றுக்கொள்ள விரும்பினார்கள். எனவே அவர்கள் நவகோபால் மித்ரா என்பவர் நடத்தி வந்த உடற்பயிற்சி நிலையத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்தார்கள். அங்கு நரேந்திரன் கபடி, சிலம்பம், மல்யுத்தம், நீச்சல் பயிற்சி, படகு செலுத்துதல், கத்திச் சண்டை, கிரிக்கெட் ஆகியவற்றை பெரிதும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டான். அவனுடைய ஆர்வத்தை நவகோபால் மித்ரா கவனித்தார். எனவே அவர் தன்னுடைய உடற்பயிற்சி நிலையத்தின் நிர்வாக பொறுப்பை நரேந்திரனிடமே ஒப்படைத்தார். ட்ரப்பீஸ் என்பது ஒரு வகையான உடற்பயிற்சி ஆகும். கூரையில் 2 கயிர்களுக்கு இடையில் கனமான மரக்கட்டையை தொங்க விட்டிருப்பார்கள். அந்த மரக்கட்டையை பிடித்து கொண்டு உடற்பயிற்சி செய்வதுதான் ட்ரப்பீஸ் உடற்பயிற்சியாகும். ஒரு நாள் நரேந்திரனும் அவனது நண்பர்களும் சேர்ந்து ட்ரப்பீஸ் மரக்கட்டையை கூரையில் பொருத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். அதை பார்ப்பதற்கு அங்கு மக்கள் கூட்டம் கூடிவிட்டது. அந்த கூட்டத்தில் ஆங்கிலேய மாலுமி ஒருவரும் இருந்தார். அவரை நரேந்திரன் உதவிக்கு அழைத்தான். ஆங்கிலேய மாலுமியும் நரேந்திரனும் அவனது நண்பர்களும் ஒன்று சேர்ந்து கனமான மரக்கட்டையை கூரையில் பொருத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். ஒரு தருணத்தில் மரக்கட்டை நழுவி நேராக மாலுமியின் தலையில் விழுந்தது. மாலுமி சுயநினைவு இழந்து விழுந்து விட்டார். அவர் தலையில் பலமாக அடிபட்டு இரத்தம் கசிந்தது. அதை பார்த்து மாலுமி இறந்து விட்டார் என்று நினைத்து அங்கு கூடியிருந்த மக்கள் கூட்டம் வேகமாக கலைந்து போயிற்று. நரேந்திரனும் அவனுடைய 1-2 நண்பர்களையும் தவிர மற்ற நண்பர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். இந்த குழப்ப நிலையில் நரேந்திரனின் மனம் ஒரு சிறிதும் தடுமாறவில்லை. தேவையான முதலுதவி சிகிச்சை செய்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு மாலுமிக்கு சுயநினைவு திரும்பியது. உடனே நரேந்திரனும் அவனது நண்பர்களும் மாலுமியை படுக்க வைத்தார்கள். அங்கு நரேந்திரன் டாக்டர் ஒருவரை அழைத்து வந்து மாலுமிக்கு உரிய சிகிச்சை அளித்தான். மாலுமிக்கு 1 வாரத்தின் பின் உடல்நலம் தேறியதும் நரேந்திரனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர் புறப்பட்ட போது நரேந்திரன் தன் நண்பர்களிடம் திரட்டிய பணத்துடன் தன் பங்கையும் சேர்த்து மாலுமிக்கு சிறிது பணம் தந்தான். இந்த நரேந்திரன் வளர்ந்து பெரியவனாகி சுவாமி விவேகானந்தர் என்ற புகழ் பெற்ற துறவியானார். இந்த உலகம் கோழைகளுக்காக ஏற்பட்டதில்லை. இங்கிருந்து நீ தப்பியோட முயற்சி செய்யாதே. இந்த உலகம் மிகப்பெரிய ஓர் உடற்பயிற்சி கூடம். இங்கு நாம் நம்மை வலிமையுடையவர்களாக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். தம்பி தங்கீரே, அடுத்து சில பழமொழிகளை பார்ப்போம். நீருள்ள மட்டும் மீன் துள்ளும், பணம் உள்ளவர்கள் தாறுமாறாக செலவு செய்வார்கள். எவ்வளவு நாளைக்கு? எல்லாம் அந்த பணம் உள்ளவரை மட்டும்தான். சிலர் தங்கள் அருகில் நண்பர்கள் பக்க பலமாக இருந்தால், ஒரு பிரச்சனை வரும்போது தங்கள் மேலே தவறு இருந்தாலும் கூட நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக மிகவும் அதிகமாக பேசி தங்களது வீரத்தை நிரூபிக்க முயல்வார்கள். அதுவே அவர்கள் தனியாக இருந்தால் பயந்து போய் ஓடிவிடுவார்கள். சுருக்கமாக கூறவே இப்பழமொழி. சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. நமக்காவது எது சரி எது தவறு என்று அறிவிருக்க வேண்டும். அல்லது பெரியவர்கள் கூறுவதையாவது கடைப்பிடிக்க வேண்டும். இரண்டையுமே செய்யாமல் அறிவு கட்டதனமாக நடந்து கொண்டால் நம்மை இப்படித்தான் திட்டுவார்கள்.
1: சரி தம்பி தங்கியரே, இத்தோடு எமது

0: நேர்களே, தமிழீழ விடுதலைப் புலியின் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சமாதான காலகட்டத்திலே ஐரோப்பியக்கு பயணம் செய்திருந்த வேளையில் ஐரோப்பிய தமிழர்களுக்கு அளித்த ஒரு வேண்டுகோளினை, ஒரு நேர்காணலிலே அவர் அளித்த வேண்டுகோளினை உங்கள் தற்போதும் அது எங்களுக்கு ஒரு தேவையான ஒரு வேண்டுதலாக இருக்கின்றது. தமிழர்களாகிய ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான வேண்டுகோள். அதனை அடுத்து உங்களுக்கு தருகின்றேன்.
1: யூதர்கள் இன்றைக்கு மதிப்புள்ளவர்களாக, கௌரவமிக்கவர்களாக, ஒரு பெரிய வல்லமை உள்ள இனமாக இன்றைக்கு இருக்கு. அது மாதிரி எங்களை புலம்பெயர்ந்த மக்களும், இதே இந்த நாட்டு ஊடகங்கள், இந்த அரசியல்வாதிகள், இந்த மக்களுக்கு நீங்கள் உண்மையாக கொண்டு போங்க. ஒரு பொய்யும் தேவையில்லை. அங்கே இருக்கிற கொடூரங்களை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் கொண்டு போங்க. நீங்கள் எடுங்கோ, செய்திகளை எடுங்கோ, படங்களை எடுங்கோ, கொண்டே கேளுங்க. இதுதான் எங்களோட மக்களுக்கு நடக்குது. ஆனால் என்ன, உங்களோட அரசுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவு உதவிகளும் செய்ய துணிகிறார்கள். இலங்கை அரசாங்கத்துக்கு ஊக்கத்தை கொடுக்கும் வகையில் முடிவு எடுக்கிறார்கள். மனச்சாட்சியை தொட்டு கேளுங்க. நாங்கள் ஒரு தரம் வன்முறையை நாங்கள் நாடையில் மனச்சாட்சியத்தோட ஆசைப்படுறோம். அது எங்கட நிர்பந்தமும் கூட. நாங்கள் உலகத்தின் மனச்சாட்சியை தட்டும் அளவுக்கு எங்களுடைய மக்கள் இனி புலம்பெயர் தளத்திலே கடுமையாக உழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த இந்த இறுதி எங்கட இனத்தின் அந்த இறுதி மீட்புக்கான அந்த எழுச்சி என்றது அது முழு அளவில் தாயகத்திலும் தான், புலம்பெயர்ந்த தளத்திலுமே அது சுவாலை விட்டு எரியும். ஒரு ஒன்றுபட்ட மக்களுடைய பலம் அங்கே வெளிப்பட வேணும். இன்றைக்கு உண்மையிலேயே இந்த தடை அறிவிப்புகளும் இலங்கை அரசாங்கம் கொடுமைகளும் என்றது இந்த போராட்ட உணர்விலிருந்து விலகி இருந்தவர்களை கூட இன்றைக்கு தட்டி எழுப்பி விட்டுருக்கிறது, இன்றைக்கு ஒழுப்பி விட்டுருக்கிறது. இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் குறைந்திருக்கோம். எல்லாம் கொஞ்சம் அலட்சியமாக ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்தால் யாராவது வந்து இடித்தா நடக்கும், உடனே விழிப்பு பருவம் தானே. அதே மாதிரி தான் இன்றைக்கு எங்களோட இனத்துக்கு ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை எல்லா பக்கத்திலுமே தொடுத்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் எல்லாம் அப்படி தூங்க இயலாது. எல்லா மக்களும் துடித்தெழுந்து எங்களோட இனத்தை, எங்களோட தேசத்தை, எங்களோட உறவுகளை காப்பதற்கு முழு மக்களும் நாங்கள் களத்தில் இறங்கணும். அது ஒவ்வொரு தளத்தில் ஒவ்வொரு வடிவம் வித்தியாசப்படும். புலம்பெயர் தளத்தில் நாங்கள் அந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள், அந்த நாட்டுக்கு மதிப்பை கொடுத்து, அந்த மக்களுடைய உணர்வுகளை தொட்டு, அந்த மக்களுடைய மனச்சாட்சியை தொட்டு நீதி கேட்போம். வேறு ஒன்றும் இல்லை.

நேர்களே, அடுத்ததாக சுரேஷ் செலவ் எனும் இராணுவ அதிகாரியின் கைது சம்பந்தமாக அவரது மனைவி அவருக்கு நடக்கும் சித்திரவதைகளை பற்றியும் நாளுக்கு நாள் சமூக வலைத்தளங்களில் அழுது புலம்பிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் சுரேஷ் செலோ கோத்தபாயவின் கையாளாக இருந்து தமிழருக்கு நடத்திய சித்திரவதைகளை உடுவில் முகாமில் நேரடியாக அனுபவித்த ஒரு பெண் ஒருவர் தனது வாக்குமூலத்தை ஐபிசி தமிழுக்கு அளித்திருக்கின்றார். ஐபிசி தமிழில் ஒளிபரப்பான அந்த மனதை நெகிழ வைக்கும் நிகழ்ச்சியினை நான் உங்களுக்கு அடுத்து தருகின்றேன்.

0: செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன, பல விடயங்கள் தொடர்பில் பலரும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்தை அல்லது மஹிந்த ராஜபக்ச என்கின்ற பெயரை தவிர்த்து கொண்டு இலங்கையில் எந்த விடயத்தையும் பேச முடியாது, எந்த விடயம் தொடர்பில் எந்த ஒரு உரையாடலையும் ஆரம்பிக்க முடியாது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அவை நல்ல விடயங்களா அவை கெட்ட விடயங்களா என்பதில் கூட எமக்கு ஒரு புரிதல் இருக்கின்றது. ராஜபக்ச என்கின்ற பெயரை உச்சரித்தாலே அவை நல்ல பெயராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது எம்மில் இருக்கக்கூடிய பலரிடம் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது அல்லது ஐதீகமாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது பல குற்றச்சாட்டுகள் ராஜபக்ச குடும்பத்தின் மீது இருக்கு. இன்று நேற்றல்ல, ஜனாதிபதி பதவியிலே எப்போது மஹிந்த ராஜபக்ச அமர்ந்து கொண்டாரோ அன்றிலிருந்து இன்று வரையும் அவருடைய பெயர் என்பது இலங்கை அரசியலிலே தொடர்ச்சியாக சுழண்டு கொண்டிருக்கின்றது. நல்ல வகையில் அல்ல, மாறாக அவை அனைத்தும் கெட்ட வகையில் தான் அவருடைய பெயர்கள் அனைத்து இடங்களிலும் பேசப்படுகின்றன. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் மீது பல்வேறுபட்ட கொலை வழக்குகள் மற்றும் பல மோசடி வழக்குகள், பல ஊழல் தொடர்பான வழக்குகள் இருப்பதாக சர்வதேச அளவிலும் சர்வதேச மன்னிப்பு சபை, சர்வதேச நாடுகள் மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று பலரும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள், முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், முன்வைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அவர் மீது வைக்கக்கூடிய மிக பிரதானமான குற்றச்சாட்டு, 2009 ஒரு இனத்தை அந்த அரசால் அழிக்கப்பட்டது என்றால் அது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இன அழிப்பையும் செய்து முடித்த அந்த பெயர் ராஜபக்சவுக்குத்தான் சொந்தம் என்று பலரும் கூறுகின்றார்கள். ஈழத்தமிழர்கள் பல்வேறுபட்ட அவலங்களை சந்தித்த போதும் கூட அத்தனை அவலங்களையும் தென்னிலங்கையில் இருந்து கொண்டு பார்த்து ரசித்த ஒருவராகவும், ராஜபக்சவின் கீழ் பல்வேறுபட்ட துணை ஆயுத குழுக்கள் பாராமிலிட்டரி பல்வேறுபட்ட செயற்பாடுகளை தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தியதும் இதே ராஜபக்ச ஆட்சியில் தான். அதற்கு முன்னர் இடம்பெறவில்லையா என்றால் இடம்பெற்றதுதான். ஆனால் ராஜபக்ச அதிலும் சற்று மேலே சென்று அதிகளவான அழுத்தங்களையும் அதிகளவான கொலைகளையும் செய்திருந்தார். இவ்வாறு இருக்கின்ற போது அவருடைய வரலாற்றிலே இன்று வரைக்கும் 2009 இடம்பெற்ற மே 18 முன்னர் இடம்பெற்ற இன அழிப்பு, அதன் பின்னர் இடம்பெற்ற ஒரு கொடுங்கோலாட்சி, அதற்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு சில சம்பவங்களும் பேசப்படுகின்றன. அவ்வாறு பார்க்கின்ற பட்சத்தில் 2009 சண்டேலியர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டது அன்றைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு நேரடி தொடர்பு என்றது மட்டுமல்லாமல் அவர் கோட்டாபய ராஜபக்சவை நேரடியாகவே சவாலுக்குட்படுத்தி பல்வேறுபட்ட கட்டுரைகளை சண்டே லீடர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியராக இருந்த லசந்த விக்ரமதுங்க எழுதியதை உலகறிந்த உண்மையாக இருக்கின்றது. அதன் பின்னர் பார்த்தால் 2012 தாஜுதீன் படுகொலை வழக்கு என்று கூறப்படுகிறது. பிரபல ரக்பி வீரராக இருந்த தாஜுதீன் அவர்களுடைய படுகொலை வழக்கே ராஜபக்சவின் புதல்வர்கள் தொடர்புபட்டதாக அந்த வழக்கு இன்றும் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்றது. இது ராஜபக்சக்கள் மீதான ஒரு வழக்காகவே பார்க்கப்படுகிறது. அந்த வழக்கு ராஜபக்சவின் மகன் மீது இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அதன் பின்னர் இது ஒரு திட்டமிட்ட கொலை என்று சொல்லியும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லியும் இன்றும் வரைக்கும் நீதிமன்றம் அதனை விசாரணைக்குட்படுத்தி முன்னேறி கொண்டிருக்கின்றது. அதனோடு பிரதீக் எக்லிகோட் அவர்கள் ஒரு மிகவும் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டவர், அவருடைய மனைவி இன்று வரைக்கும் தமிழ் சிங்களம் என்று இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொள்வார். ஐநா வரைக்கும் அவர் தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார். தன்னுடைய தலைகளிலே இருந்த ஒரு பெண் எதனை இழக்கக்கூடாதோ, அழகுக்காக வளர்க்கின்ற முடியை கூட தன்னுடைய கணவனுக்காக இழந்து பல்வேறு இடங்களிலே போராட்டம் நடத்துகிறார். அவரும் ராஜபக்சர்களால் தான் கடத்தப்பட்டார். கேலி சித்திரத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றவர், நல்லதொரு ஊடகவியலாளர் என்கின்ற வகையில் அவரும் இன்று கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கு இன்று வரைக்கும் நிலுவையிலே இருக்கின்றது. இதற்கும் அப்பால் மரணப்படை என்கின்ற ஒன்றை, குறிப்பாக சொல்லப்போனால் ரெட் ஸ்குவாட், குறிப்பாக சொல்லப்போனால் மரணப்படை என்கின்ற ஒரு கட்டமைப்பை கூட இலங்கை வரலாற்றிலே மிகவும் கொடூரமாக வைத்திருந்த ஒருவராக ராஜபக்சக்களின் ஆட்சி காலம் இருக்கின்றது. வெள்ளை வயனில் கடத்தப்பட்டது, மற்றும் பல ஊடகவியலாளர்கள் அரசியல் எதிர்ப்பாளர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். அதில் கோட்டாபய ராஜபக்ச நேரடி தொடர்பு என்று கூறப்பட்டது. குறிப்பாக சொல்லப்போனால் இவரின் கீழ் இயங்கி வந்த மரணப்படை இக்குழுக்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று கூறப்பட்டது. மரணப்படை குறிப்பாக அதிலே பல பாராமிலிட்டரி துணை ஆயுத குழுக்கள் இவர் வடக்கு கிழக்கிலே வைத்து இயக்கியதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். வடக்கு கிழக்கு பகுதியிலே துணை ஆயுத குழுக்கள் ஊதியம் பெற்ற வரலாறும் கோட்டாபய ராஜபக்சவின் கீழ் இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இவையெல்லாம் இன்று வரைக்கும் வழக்குகளாக நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஷலேவின் மனைவி நாளுக்கு நாள் அழுகிறார். கணவனுக்கு உணவு செல்லுவது தடையாகின்றது, இரத்த கட்டிகள் வருகின்றது, மலவாயில் பழியே அவர்கள் காயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், அவரால் எழுந்திருக்க முடியாது, அவரால் நடக்க முடியாது, அவரை என்னால் பார்க்க முடியாது, அவருக்காக பிரித்தோதுகிறார்கள் உதயகம்பன் பில மற்றும் பல தேரர்கள், அங்கு அவருக்காக உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள், அவருக்காக பல செயற்பாடுகள் தென்னிலங்கையிலே இடம்பெறுகிறது. இது நாம் தினமும் இப்போது ஒரு சாதாரண செய்தியாக மாறிவிட்டது. ஷலேவின் மனைவியை பொறுத்தவரையில் அவர் இப்போது ஒரே இடமாக மாறிக்கொண்டிருக்கின்றார். வைத்தியசாலை வீடு, உடனடியாக அவரை பின்தொடர்கிறார்கள் ஊடகங்கள். தென்னிலங்கையிலே படையினருக்கு எதிராக அரசாங்கம் செயற்படுகிறது என்கின்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இவையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு தமிழ் தாய், அவர் வயது மூப்பா இருக்கலாம், அவருடைய பெயரையும் அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தவிர்த்து கொள்கிறோம். ஆனால் அவருடைய குரல் அல்ல, அவருடைய ஆதங்கம் என்பது உடுவில் இராணுவ முகாமில் நடந்த வதை, இரண்டு மலசல கூடங்களில் நடந்த வதை, அது மட்டுமல்லாது பெண்களின் உடைகளை கூட கலட்டி ஒரு அவலம் இடம்பெற்றிருக்கிறது. உடுவில் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இராணுவ முகாமை நீங்கள் என்று பலரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த இராணுவ முகாமில் தான் இத்தனை வதையும் இடம்பெற்றது. அங்கு ஒரு சிஐடி அதிகாரி அதற்கு பொறுப்பாக இருந்து இந்த விடயங்களை செய்தார். இந்த சிஐடி அதிகாரி தொடர்பில் இன்றல்ல அவருக்கான ஒரு தனி நிகழ்ச்சி இருக்கின்றது. இந்த சித்திரவதைகளை செய்துவிட்டு அவர் இப்போது ஒரு இடத்திலே மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் தொடர்பான தகவலை நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவோம். சில நாட்களின் பின் உடுவில் இராணுவத்தினர் வீதியிலே வீசிவிட்டு சென்றார்கள். அப்போது அவரிடம் கைகளிலே இறுதியாக அவரை வீசுகின்ற போது ஒரு தொப்பியும் ஒரு துணியும் தான் இருந்தது. இப்போது வரைக்கும் அதனை அவர் ஞாபக சின்னமாக வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்றார், அவர் வவுனியாவிலே வசித்த காலப்பகுதியிலே வவுனியா வைத்தியசாலை அருகில் இருந்த இராணுவ முகாமாக இருக்கலாம், வேப்பங்குளம் வீதியில் இருந்த இராணுவ முகாமாக இருக்கலாம், ஜோசப் இராணுவ முகாமை விட மிகவும் கொடூரமான இரண்டு முகாம்கள் தான் இவை. இங்கு சென்றால் யாரும் திரும்ப முடியாது என்று கூறுகின்ற அவர், சுரேசாலே கோட்டா செய்த அநியாயங்களை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, இவர்களால் தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்தோம் என்று ஒரு ஆதங்க குரலையும் அவர் வெளிப்படுத்துகிறார். கணவனுக்காக மனைவி ஷலேவின் மனைவி தொடர்ந்து அழுகிறார். ஆனால் நாங்கள் தலைகீழாக கட்டப்பட்டோம், பெட்ரோல் பைகளுக்குள் நிறைக்கப்பட்ட பெட்ரோல்களால் முகங்கள் மூடப்பட்டு கட்டப்பட்டன, சொல்லுன்னா துயரங்களை அனுபவித்தோம் என்று அவர் கூறுகிறார். இவற்றையெல்லாம் உங்களிடம் தொலைபேசி வழியாகவா கூறினார் என்று நீங்கள் கேட்பதும் உங்களுடைய ஆதங்கமும் புரிகிறது. இல்லை, அவற்றுக்கான ஆதாரங்களை நாங்கள் இன்றைய நாளிலே உங்களிடம் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். ஒரு தாயிடமிருந்து குழந்தை கண்ணுக்கு முன்னால் அழுகின்ற குரல் என்பது எந்த ஒரு தாயாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தாயை கடத்தி செல்லுகின்ற போது 4 வயது பால் குடிக்கக்கூடிய தாயினுடைய பால் குடிக்கக்கூடிய மகனும், 12 வயது மகனும் வீதியில் வீசப்பட்ட பேரவலமும், அது மட்டுமல்லாது இதனோடு கூடி தன்னுடைய மகன் யாரிடமும் செல்ல முடியாது, யாரும் அவருக்கு கிட்டே அணுக முடியாத வகையிலே அவன் அழுது கொண்டிருந்த அந்த துயரத்தையும் அந்த தாய் விவரிக்கின்றார். பேரவலன் சலையின் மனைவிக்கு இது தெரியுமா? தன்னிடம் உள்ள ஆதாரம் இப்போது வரைக்கும் ஒரு தொப்பிதான் என்று அவர் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார். விலங்கிடப்பட்டு வதைக்கப்பட்ட உடுவில் முகாம் இன்றும் இருக்கின்றது. அன்று பலருக்கும் தெரிந்தது உடுவில் முகாமில் எப்படியான வதைகள் இடம்பெற்றது என்று. பொன்சேகா உள்ளிட்ட 3 பெரிய அல்லது வயதானவர்கள் என்னை வந்து விசாரித்தார்கள், என்னிடம் பல வாக்குமூலங்களை பெற்றார்கள், அதற்கு நான் நேரடி சாட்சி என்று குறித்த பெண் ஆதங்கத்தோடு கூறுகிறார். அவர் கூறிய பல விடயங்கள் கண்ணீரோடு அல்லது ஆதங்கத்தோடு அவருடைய ஒரு மன விரக்தியின் வெளிப்பாடாக வெளிப்படுத்திய முதன்முறையாக ஊடகப்பரப்பிலே அந்த இவ்வளவு வதைகளையும் அனுபவித்த தாயின் குரல்களையும் அந்த குரல்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரையும் ஒரு முறை கேளுங்கள்.
1: வணக்கம் தமிழரசு, உங்களோட ப்ரோக்ராம் டெய்லி தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு முறையில சிறைசாலைக்கு சித்திரவதை செய்தது ஆசன வாயில இது சித்திரவதை செய்தான்னு சொல்லி அதுக்கு மனைவி விலகிக்கிறா. கொத்தவாயா இருந்த காலம் 2007 நாங்கள் பொம்பளைகள், எங்களை கொண்டு போய் தலைகளா கட்டி தூக்கி பங்கருக்குள்ள ஆம்பளைகள் தலைகளா கட்டி தூக்கி, ஒரு பொம்பளைய தலைகளா கட்டி தூக்கினால் அந்த பொம்பளையின நிலைமையை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நான் அந்த சித்திரவதை அனுபவித்த நாள், தலைகளா கட்டி தூக்கி, என்ன தலைகளா கட்டி தூக்கி, பெட்ரோல் சொப்பின் பேக், நீல கலர் சொப்பின் பேக்ல பெட்ரோலை ஊற்றி கழுத்தோட இறக்கி கட்டி, கண்ணையும் கட்டி கையெல்லாம் கட்டி, என்ன சித்திரவதை செய்யறது, கொஞ்ச நெஞ்ச சித்திரவதை இல்லை. அந்த முள்ளுக்கம்பி பைப் கதை உண்மை. நான் இருந்த பங்கருக்குள்ள முள்ளுக்கம்பி பந்தும் விக்கெட் கொட்டன் மற்றது பைப்பு மற்றது இந்த பெரிய ஒரு இரும்பு குண்டு, அது வந்து திராசில் போட்டால் இப்படியும் 100 கிலோ தாண்டும். அப்படி ஒரு குண்டில் எங்களோட கை, எங்களோட எப்படி எங்களோட ஃபெண்ட கை மேல் ஃபெண்ட கையை மொத்தத்தில் சங்கிலி ஆமை பூட்டு எல்லாம் போட்டு அந்த போட்டு அதில் பூட்டி வச்சு தான் நாங்கள் அடிக்கிறது. மற்றது உடுப்பு ஒன்றும் போட விடுற இல்லை. மற்றது உடுவில் கேம்பில் தான் எனக்கு சித்திரவதை நடந்தது. உடுவில் டொய்லெட், 2 டொய்லெட் இருக்கு, 2 டொய்லெட்டுக்கும் கதவு இல்லை. உடுவில் வந்து கீழே மாடி மாடி வீடு வந்து பாரு, கட்டின வீடு ஆட்டியன்னு தெரியல, அந்த ஆஞ்சநேயர் கோயில் சைட் ஒழுங்கையில பின்னிக்கு உள்ள ஆமி கேம்பில் மேலே வந்து அதை சின்ன சின்ன சின்ன ஜெயிலாக கட்டி ஒவ்வொரு ஜெயிலுக்குள்ளேயும் எல்லாரையும் உண்டா தான் கொண்டே போடுறது. உடுப்பு ஒன்றும் இல்லாமல் தான் வச்சிருக்கிறது. பாத்ரூமுக்கு கொண்டே விட்டால் அம்மனை குண்டியோட கதவு இருக்காது, அதை சென்று பார்த்து கொண்டீங்க, நாங்கள் பாத்ரூம் போய் இருந்துட்டு வரணும். அப்படி சித்திரவதையை நாங்கள் அனுபவிச்சு தான் வந்த. நாங்கள் சுரேசாலி இந்த மனுஷிக்கு ஒருக்கா சொல்லி விடுங்க, வேணுமெண்டா என்ற ஃபோட்டோவையும் போடுறேன், விடங்கள் வளங்களையும் போடுறேன், நானும் எல்லாம் அனுபவிச்சு வந்தால்தான் இந்த நியூஸில் இருக்கிற கதை உண்மையான கதையை தான் உங்களுக்கு போட்டேன். நான் யோசிச்சு பாருங்க, பொம்பளை புள்ளியல் நாங்கள், எங்களை பொம்பளையில கொண்டு போய் என்ன மாத்திரம் இல்லைன்னு ஒரு நான் என்ன கொண்டு பங்கருக்குள்ள கொண்டு போயிக்க, அப்போதான் நான் ஒரு ஆளுக்கு சித்திரவதை செய்து அடித்து ரத்தம் பாஞ்சிருக்குது, தும்பு தடியாலே என்ன தலையை கூட்டி இருக்குது. அப்போ அந்த என்ன அந்த அதுக்குள்ளே இருந்து அடித்து சித்திரவதை செய்தால வெளியே எடுத்துட்டு தான் என்ன அந்த பங்கருக்கு கொண்டு போனது. ஒரு சிவமாலை கருத்த சிவமாலை குருசு பெண்டனோட ஒரு சிவமாலை அந்த கயிறொண்டு அறந்து கீழே விழுந்து கிடந்தது. எனக்கு கண்ணு கட்டி இருந்தவங்களா, ஆனால் நான் கண்ணு எனக்கு கீழால வடிவா எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன், நான் தெரியாத மாதிரி எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். நிறைய சம்பவங்கள் நான் கண்ணால் நான் பார்த்தேன். 2 நாள் என்ன அதுக்குள்ளே வச்சுருந்தோம் உடுவில் கேம்புக்குள்ளே. 3ஆம் நாள் தான் என்னை கொண்டு வந்து ரோட்டில் வேனில் கொண்டு தள்ளி விட்டு போனவங்க. அப்படியெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டு வந்தனால இவர் ஆம்பளை ஒரு ஆளுக்கு தான் இவர் செய்த சித்திரவதைகள், இவர் இவர் செய்ததை இவர் கற்பனை பண்ணி இவர் கதைக்கிறார். அவருக்கு மன பயம் ஒன்று விடாக்கு, அவர் தான் செய்தது தான், தான் அதெல்லாம் செய்தவர் தானே. சுரேசாலி அவெல்லாம் செஞ்சு கொடுத்தவா அந்த காலத்தில், அந்த இதில் எவ்வளோ புள்ளையிலங்கடா புள்ள ஊட்டிகள் உங்களுக்கு தெரியுமா, எத்தனை புள்ளையில தலை வெட்டி கழுத்தை வெட்டி நாக்கை வெட்டி குறி வச்சு எவ்வளோ கொடுமைப்படுத்தினவங்க. வவுனியாவிலெல்லாம் எத்தனை அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ஆமி கேம்ப் உண்டு, அதுக்குள்ளே போகிறவன் திரும்பி வர இல்லை. அதே நேரத்தில் வேப்பங்குளம் ரோட்டில் ஒரு ஆமி கேம்ப் உண்டு பட்டாணிச்சூரில், அதில் விலத்தி கொண்டு ரோட்டில் போகிறவன் வரவனா கை காட்டி கூப்பிட்டு அதுக்கு போனவன் திரும்பி வர இல்லை. ஜோசப் கேம்ப் எல்லாத்தையும் விட அந்த 2 கேம்பும் பெரிய மோசமான கேம்ப். இதெல்லாம் வந்த நேரத்தில் பட்டங்கடை புள்ள ஊட்டிகள் செய்த சித்திரவதங்கள் பட்ட கொடுமைகள் எல்லாம் இவைக்கு தெரிய இல்லையாமா. வேண்டாம் இந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்க. ஆனால் வெளியில் வெளியில் விட்டாலுமே எனக்கு பிரச்சனை, நான் பயப்படலை. உலக நாடு உள்ள இந்த பேர் பட்டியல் எல்லாம் வந்தது, என்ன கடத்தின விஷயம் எல்லாமே வந்த, நான் பயப்பட மாட்டேன். நான் இங்கேயும் வந்து நேரம் இந்த எனக்கு நடந்த கொடுமையை நான் சொல்ல தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உண்மையாக கதைக்கிறதெல்லாம் அந்த அவை சொன்னதெல்லாம் உண்மை. நீங்கள் சொன்னீங்க 3 பேர் அழுதது அந்த வாய் விட்டு, உண்மையில அந்த அதுக்கு இருந்த நீங்கள் சித்திரவதை செய்ய இருந்த ஆயுதத்தை நீங்கள் பார்த்தீங்களா, இருந்தா எவனும் உயிரோட வரவனாலாம் மறுபுறப்பு பிறந்து வந்தேன். தமிழரசு உங்களை தெரியா, என்னை தலைவிழா கட்டி தூக்கிட்டாங்க, சரி அடி அடி அண்ட் அடிச்சு கழுத்தெல்லாம் நெட்டிச்சு பிச்சு ஐயா ஐயாண்டு கத்தி சேறு சேரண்டு கத்தி உருண்டு பிறன் எவ்வளவு கொடுமைப்படுத்தின அவங்களுக்கு தெரியுமா. கத்தியெல்லாம் கொண்டு வந்து என்ன விட்ட அந்த பங்கரக்கா போட்டு என்ன என்ன சித்திரவதை செய்ய தெரியுமா, அதெல்லாம் வாயால சொல்ல இல்லாது. அவ்வளோ தலைகளா தொங்கி கொண்டு கிடந்தேன்னா பங்கருக்குள்ள பனங்குத்தியில கயிறு போட்டு தலைகளா தூக்கி விட்டுருந்தவங்க, நான் உண்மை சொல்ல இல்லைன்ட்டு. என் மா என்ன கொண்டு வெள்ள வேலை கடத்தி கொண்டு வைக்க, என் மகனுக்கு 4 வயது, என் மகளுக்கு 12 வயசு, யாழ்ப்பாணத்தில் திண்ணவேலியில் வெற்றி கடத்தினவங்க. என் பிள்ளையில ஒரு சாதிசனங்குடி அண்டையில் பயத்தில் என் பிள்ளைரெண்டும் தெருவில் நல்லூரில் இந்த யூஎன்ஹெச்ஆர் ஐசிஆர்சி ஆஃபீஸில் போய் என் பிள்ளை ஏற்பட்ட சித்திரவதைகள் எல்லாம் நாங்கள் வாய் கொண்டு சொல்ல முடியாது. என்ற புள்ள பால் குடிக்கிற என்ற புள்ள அனாதைகளாக ரெண்டும் தவுப்பன் மனித உரிமை குழுவில் ஜெயிலில், தாயை வெள்ளவேன் கொண்டு போயிட்டு ரெண்டு புள்ளைகள் தெருவில், என்ற மகனை ரோட்டில் போட்டு போனான். ரோட்டில் என்ன தள்ளி உதஞ்சி என்ன வெள்ளவேனுக்கு ஏதி என்ற புள்ள ரோட்டில் புடுங்குப்பட்டு விழுந்து போச்சு தெரியுமா? இவ்வளவு என்ற புள்ளர் ரெண்டும் தெருவெல்லாம் அழுது குளறி என்ற புள்ளர் பட்ட கஷ்டங்கள் வேறு வழியெல்லாம் இந்த சுரேஷாலி இந்த மனுஷி அனுபவிக்கிறாளா? எங்களோட பாவம் எல்லாம் சும்மா விடாது, எங்களோட பாவங்கள் சும்மா விடாது. எங்களோட கண்ணீர், எங்களோட குடும்பம் சீரழிஞ்சு புருஷனோட புள்ளைகளை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அன்னைக்கு நாசமாக போயிருக்கிறது. இப்படிப்பட்ட கோத்தவாய அந்த இப்படியான ஆக்களால் தான் எந்த குடும்பம் மாதிரி என்ன பிள்ளை எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ அந்த எத்தனையோ பேர் எனக்கு தெரிய எத்தனையோ பேர் அனுபவிச்சேன். எல்லாம் கண்ணால் முழுக்க கண்டு மறுபுறப்படுது. இன்றைக்கும் அவன் என்ன கண்ணை கட்டி போட்டு கொண்டு போன தொப்பியும் இன்றைக்கும் என்ன ஞாபகமாக நான் வச்சு தான் இருக்கிறோம். அவ்வளவுக்கு மனநோயாளியாக தான் நாங்கள் இருக்கிறோம், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அண்டண்டாடு
2: கல்யாணம் கட்டி புருஷங்காரன் சந்தோஷமாக வாழ்ந்ததோண்டு சனஞ்சொல்லும் ஐயோ பாவி, அவள் கல்யாணம் கட்டின காலத்துலேருந்து சோத்து பாசலோட ஜோசப் கேம் எம்ஓ பிரான்ஞ்சு கழுத்துறை இப்படியே அவள் ஜெயில் வாசல் வழியே சோத்து பாசலோட நின்ற காலம்தான். அவள் கல்யாணம் கட்டின காலத்துலேருந்து சோத்து பாசலோட நின்ற காலம்தான் கூட ஆண்டு சனஞ்சொல்லும் அப்படி என்ற புருஷனை எத்தனை வருஷம் 5 வருஷம் கழுத்துறை ஜோசப் கேம் இல்லாத ஜெயிலே இல்லை தம்பி. முழு இடத்துலையும் முழு சீயேடி முழு பேரை முத்தாளிப்பிலேருந்து எல்லா வசந்த மாத்தையாவிலேருந்து முத்தாளிப்பிலேருந்து முழு பேரையும் கண்டு கழிச்சு வந்தால்தான் நான் இவங்கள் செய்த கொடுமை கொஞ்ச நெஞ்ச கொடுமை இல்லை தம்பி. விளங்கிச்சோ? எங்களோட பாவம் சும்மா விடாது, அழிஞ்சுதான் போவாங்க, நாசமாகத்தான் போவாங்க. அதே போல் நீங்கள் விலங்கு போட்ட கதையொன்று சொன்னீங்க, ஒரு ஆள் எத்தனையோ வருஷமா விலங்கு போட்டு நீ படுக்கையில். நான் எனக்கு எப்படி விலங்கு போட்டவங்களும் தெரியுமா? காலுக்கு ஒவ்வொரு விலங்கு, இஞ்சால காலை ஒரு கட்டையில், மற்ற காலை இன்னொரு கட்டையில, கையை இன்னொரு இதில், மற்ற கையை இன்னொரு கையில போட்டு படுக்க இரவு புள்ள படுக்க விட்டவங்க எப்படி படுத்துருப்பீங்க? யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பொம்பளைய 4 விலங்கு போட்டு படுக்க விட்டானா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நாங்கள் எப்படி அனுபவிச்சிருப்போம்? எங்கட வீட்டை வவுனியா எங்கட வீடெல்லாம் வந்து செக் பண்ணி நிறைய பேரை சந்திக்கிறதுக்கு என்ன அங்கே யாரையும் பிடிச்சி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு சொன்னால் என்ன வந்து கொண்டு போகிறோம், கொண்டு இவர் அவனை தெரியுமான்னு சொல்கிறேன். அப்போ அது இல்லை, இவன் வந்து என்ன கொண்டு போனது எனக்கு தெரியும். மற்றது என்ன வந்து சரத் பென்சேகா மற்றது 2 பேர் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆமி கேம்பில் என்ன கொண்டு போய் சந்திக்க விட்டவன். என்னட்ட வந்து என்ன பிள்ளை வேன் கடத்தி போட்டு போனா பிறகு சில விஷயங்களுக்காக வேண்டிய மனுஷன் சம்பந்தப்பட்ட பழைய கேஸுகளை சம்பந்தமாக இயக்கம் எங்களை உள்ள இயக்கம் இல்லாமல் இருந்தாலும் குருவாத்தனை பிடிச்சவங்க அப்போ அது சம்பந்தமாக கொண்டு வந்து என்னோட கொண்ட விசாரணைக்கு திருப்பி கொண்டு போனவன் என்ன ஒரு எங்கேன்னு சொன்னால் எனக்கு அது வடிவா சரியா இல்லை தெரியாது. ஒன்று யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியை தாண்டி ஒரு இடத்துக்கு ஆட்டோவில் என்ன கொண்டு போனோம், அவங்க கொண்டு போய் அங்கே அந்த வந்தவன் சரத் பொன்சேகா மாதிரி சரத் பொன்சேகா தான் சரத் பொன்சேகா. 3 பேர் வயசு போனாங்க, 3 பெரிய ஆக்கள் வந்து என்னட்ட சகல நடந்த சம்பவத்திலே வந்து சகல விஷய டீட்டெயிலு கேட்டு எழுதினாங்க.
0: இப்போது கேட்டிருப்பீர்கள், ராஜபக்சக்களின் கொலைக்களம் எப்படி எப்படி இடம்பெற்றது? இந்த காலப்பகுதியிலே பல படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. கொழும்பு பகுதியிலே மாமனிதர் சிவராமுடைய படுகொலை, மாமனிதர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜின் படுகொலை, நாடாளுமன்ற உறுப்பினர் மகேஸ்வரனின் படுகொலை, நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கத்தின் படுகொலை, மாமனிதர் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திர நேருவின் படுகொலை, மாமனிதர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசனின் படுகொலை. இவ்வாறு அது மட்டுமல்லாது நாட்டுப்பற்றாளர் நடேசன், ஊடகவியலாளர் நிமலராஜன் என்று வகை தொகையற்ற படுகொலைகள் இடம்பெற்றன. இந்த படுகொலைகள்லாம் இடம்பெற்றது. இன்று ஒரு சொற்பமளவான படுகொலைகளைத்தான் கூறக்கூடியதாக இருந்தது. இதை விட அதிகளவான படுகொலைகள் சரணடைதலில் இடம்பெற்ற சரணடைதலில் சவேந்திர சில்வா யார் யாரோடு எப்படி உரையாடினார் என்கின்ற விடயமும் வெகு விரைவில் இந்த தளத்திலே பேசப்படும். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று நீதியமைச்சருடைய ஒரு சில விடயங்கள் செம்மணியிலே ஒரு முன்னுக்கு பின் முரணாகவும் விமர்சன தன்மை உடையதாகவும் இருந்தது. அவை தொடர்பிலும் இந்த தளத்திலே நாம் பேசுவதற்கு இருக்கிறோம். இப்போது இந்த விடயங்கள் தினேஷ் சாப்டர், அதாவது ராஜபக்சர்கள் ஆட்சியில் இருந்தால் மட்டுமல்ல ஆட்சியில் இல்லாது விட்டாலும் அவர்களிடமிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதற்கு தினேஷ் அப்டரினுடைய மரணம் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அதுவும் ஒரு பிரித்தானிய பிரஜையாக இருந்திருக்கிறார், இலங்கை பிரஜை மட்டுமல்ல பிரித்தானிய பிரஜையாக இருந்திருக்கிறார். இப்படி துணிந்து செய்கிறார்கள் என்றால் இந்த அரசாங்கம் விரைவில் இந்த விசாரணைகளை ஒரு கட்டத்துக்குள் நெருக்கிவிட வேண்டும், அல்லது இந்த விசாரணைகள் தொடர்பானவர்களை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும். அது தடைப்படுமாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்பது இவர்கள் அடுத்த கட்டத்துக்கும் சென்று யாரையும் தீர்த்து கட்டுகின்ற வல்லமையுடையவர்களாகத்தான் அவர் இருக்கிறார் என்று பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அந்த குறித்த முன்னாள் போலீஸ் அதிகாரி அவர்தான் கூறுகிறார், நாம் கூறவில்லை. எனவே இலங்கையில் இடம்பெற்ற கொலைக்களமும் உடுவில் பகுதியிலே இடம்பெற்ற வதை முகாமும் ஜோசப் முகாமுக்கு இணையாக வவுனியாவில் இயங்கிய வதை முகாங்கள் தொடர்பான பல விடயங்கள் இன்று உங்களோடு பேசப்பட்டிருக்கின்றன. ஏன் இவை பேசப்பட்டதென்றால் இவையெல்லாம் கோட்டாபாய ராஜபக்சவின் நேரடி கண்காணிப்பில் தான் இயங்கின. அதற்கான மேற்பார்வை அல்லது அது தொடர்பான விவரங்களை திரட்டுகின்றவராக சுரேஷ் சலே இருந்திருக்கிறார். எனவே சுரேஷ் சலவின் மனைவி இனி அழுவதில் பிரயோசனம் இல்லை, நீங்கள் அழுகையை நிறுத்துங்கள் என்று அந்த குறித்த தாயினுடைய ஒரு ஆதங்க குரல் இருக்கின்றது. இன்னும் பல விடயங்களை தொடர்ச்சியாக பாருங்கள். ஒரு நாளிலே ஒரு நிகழ்ச்சி தான் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. பல நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்க வேண்டி இருக்கின்றது. பல தகவல் திரட்டுக்கள் எம்முடைய முழுமையான அலுவலக மேசைகளிலே நிறைந்து கிடக்கின்றன. ஆனால் முழுவதையும் தருவதற்கு நேரம் அல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகளின் கால அவகாசம் போதாமல் இருக்கின்றது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 3CR வானொலி ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் இன்பத் தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் தமிழ் குரல் ஒலிபரப்பு சேவை. ஆம்பியர்களே, இந்த வாரமும் தொடர்ந்து 3CR வானொலியின் ரேடியோத்தோன் நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதனை நினைவூட்ட விரும்புகின்றேன். எனவே நீங்களும் 3CR வானொலிக்கு உங்கள் பங்களிப்பினை வழங்க விரும்பினால் 0394198377 என்ற தொலைபேசி இலக்கத்திலோ அல்லது 3cr.org.au என்ற இணையதளத்துக்கோ சென்று உங்கள் பங்களிப்பினை வழங்குமாறு உங்களை அன்போடு வேண்டி நிற்கின்றோம்.

சரி நேயர்களே, இத்தோடு எமது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாவன்னா சந்திரன் மற்றும் ஸ்ரீ ரஞ்சன் ஸ்ரீரங்கநாதன்.